0: சுனவேரை துண்ண சுப்ரீம் ரேடியோ
1: சுப்ரீம் ரேடியோ ஆசை திலே கொளவே பலே கொதனாய்